0: கர்னல் தானியா ஆர்
1: ஷெர்கில்,
0: கேப்டன் சிவா சௌஹான், கர்னல் சோஃபியா குரேஷி, கர்னல் மிதாலி மதுஸ்மிதா, கேப்டன் லக்ஷ்மி சேகல் ஜெசி சேன்ய அதிகாரி மகிளாவை சாஹச ஷௌரிய கி அத்புத மிசால் தி ஹை. ஆர் பேட்டியா கிசி பி க்ஷேத்ர மே அப் பீச்சே நஹி ஹை.
1: பில்குல்.